உலக சாக்லேட் தினம் ஜூலை மாதம் 7ஆம் நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. இது முதன் முதலில் 1550ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி சாக்லேட் தயாரிப்புக்கு மூலப்பொருளாக இருக்கும் கொக்கோ ஐரோப்பாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதை குறிக்கிறது. இந்த நாளை மக்கள் தங்களுக்கு பிடித்த சாக்லேட் வகைகளை சாப்பிட்டு பரிசளித்து கொண்டாடுகிறார்கள். கொக்கோ பீன்ஸ் முதல் முதலில் மத்திய மற்றும் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டது. இது 1550ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள் பெரிய அளவில் ஐரோப்பாவை அடைந்ததின் நினைவாக உலக சாக்லேட் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 7ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஜூலை மாதம் 7ஆம் நாள் உலக சாக்லேட் தினம். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ்மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்துள்ள வருகிறார் திருமதி மகிமா அவர்கள்.

ஜூலை மாதம் 7ஆம் நாள். உலகம் முழுவதும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் சாக்லேட்டை சிறப்பிக்கும் விதமாக உலக சாக்லேட் தினம் கொண்டாடப்படுகிறது. அள்ளும் சிறு குழந்தைகளை சிரிக்க வைக்கவும் கோபமான காதலியை சாந்தப்படுத்தவும் என பல வகையிலும் இன்று அத்தியாவசியமாகியுள்ள ஒரு தின்பண்டம் சாக்லேட். இன்று பல நூறு வகையாக கடைகளில் விதவிதமான பாக்கெட்டுகளில் விற்கும் சாக்லேட்டுகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ்

0: ஜூலை மாதம் 7ஆம் நாள் உலக சாக்லேட் தினம். சாக்லேட்டுகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்வோமா? மனிதன் தோன்றும் காலத்திற்கு முன்பிருந்தே சாக்லேட் செய்ய பயன்படும் கொக்கோ தாவரங்கள் பூமியில், முக்கியமாக அமெரிக்க பகுதியில் அதிகமாக விளைந்திருந்தன. ஓல்மக், மாயன்கள், ஆஸ்டெக் மக்கள் என கியூமுவில் வாழ்ந்த மக்கள் கூட சாக்லேட் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், ஆனால் அது இப்போது இருக்கும் சாக்லேட் போல கிடையாது. கொக்கோ தாவரத்தில் இருந்து எடுக்கப்படும் பிசினை ஒரு பானமாக தயாரித்து கிட்டத்தட்ட தேநீர் போல ஆதி மக்கள் பருகி வந்தனர். இந்த பானம் அவர்களுக்கு உற்சாகத்தையும் சிறிய அளவிலான போதையையும் அளித்தது. பெல்கெயின் சாக்லேட்டாக இது அழைக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டு வரை உலகத்திற்கு சாக்லேட் என்ற பொருளை அவ்வளவாக தெரியாது. 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பானியர்கள் லத்தீன் அமெரிக்காவை கண்டுபிடித்த போது அங்கிருந்த சாக்லேட்டையும் கண்டுபிடித்தார்கள். அப்போது அது தேநீர் போல ஒரு பானமாக தான் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் கொக்கோவை வைத்து விதவிதமான சாக்லேட் வகைகள் செய்வதற்கு ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். 1847இல் பிரிட்டிஷ் சாக்லேட்டியர்களான ஜேஎஸ் ஃப்ரை மற்றும் அவரது மகன்கள் முதல் முதலாக சாக்லேட்டை சர்க்கரை சேர்த்து சின்ன சின்ன கட்டிகளாக மாற்றும் முறையை கண்டுபிடித்தனர். பின்னர் அதில் வெண்ணெய் கலந்து மேலும் சில சாக்லேட் வகைகள் கண்டறியப்பட்டன. 1876இல் சுவிட்சர்லாந்து சாக்லேட் பிரியர் டேனியல் பீட்டர் என்பவர் சாக்லேட்டில் பால் பவுடரை கலந்து மில்க் சாக்லேட் செய்யும் முறையை கண்டறிந்தார். இப்போது நாம் சாப்பிடும் பல சாக்லேட் வகைகள் இப்படியாக உருவானதுதான். இன்றும் உலகம் முழுவதும் சாக்லேட் என்ற வார்த்தையை கேட்டால் சிரிக்காத குழந்தைகள் கிடையாது. இதய நலன் மற்றும் வயிறு கோளாறுகளை சரி செய்வது மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்டவற்றிற்கு சாக்லேட் சாப்பிடுவது நல்லது என கூறப்படுகிறது. அதே சமயம் சாக்லேட் அதிகமாக சாப்பிடுவதால் சர்க்கரை அளவு அதிகரித்தல், சொத்தைப்பல் பிரச்சனையும் ஏற்படும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். அமிர்தமான சாக்லேட்டை அளவோடு உண்டு மகிழ்வாக வாழ்வோம். சாக்லேட் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.
1: மிட்டாய் மிட்டாய் தென்றல் மின்னலனு

ஜூலை மாதம் 7ஆம் நாள் உலக சாக்லேட் தினம். இன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் உணவாக சாக்லேட் காணப்படுகிறது. சாக்லேட்டில் விதவிதமான உணவுப் பொருட்கள் தயாராகின்றன. சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட் மில்க் ஷேக் தொடங்கி சாக்லேட் பிஸ்கட், சாக்லேட் கேக் என அனைவரும் விரும்பி ருசித்து மகிழ சாக்லேட்டில் பலவிதமான வகைகள் உள்ளது. இந்த சாக்லேட்டோட மகிமையை கொண்டாட ஜூலை மாதம் 7ஆம் நாள் சர்வதேச சாக்லேட் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகெங்கிலும் இருக்கிற மக்களின் முகத்தில் புன்னகையை வரவைக்கும் நோக்கில் சாக்லேட் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐரோப்பா மற்றும் உலகின் பிற பகுதிகளுக்கு சாக்லேட் அறிமுகப்படுத்தப்பட்டதை இது நினைவுபடுத்துகிறது. 1550 ஐரோப்பாவிற்கு சாக்லேட் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் என்று நம்பப்படுவதால் ஜூலை 7ஆம் தேதி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஐரோப்பாவில் சாக்லேட்டின் வருகையே அதன் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியதுடன் அது பரவலாக பிரபலமாகவும் மாற வழிவகுத்தது. உலக சாக்லேட் தினம் என்பது சாக்லேட்டின் இன்பமான மற்றும் விரும்பத்தக்க குணங்களின் உலகளாவிய கொண்டாட்டமாகும். சாக்லேட் பிரியர்கள் ஒன்று கூடி சாக்லேட்டின் வரலாற்றை பாராட்டவும் அதன் பல்வேறு வடிவங்கள் மற்றும் சுவைகளை அனுபவிக்கவும் இது ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. உலக சாக்லேட் தினம் ஏன் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்று தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

ஜூலை மாதம் 7 நாள் உலக சாக்லேட் தினம். சாக்லேட் ஒரு கலாச்சார முக்கியத்துவம் நிறைந்ததாக காணப்படுகிறது. சாக்லேட் ஒரு வளமான வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. குறிப்பாக மெசோ அமெரிக்கன் மற்றும் ஐரோப்பிய மரபுகளில் இந்த நாள் சாக்லேட்டுடன் தொடர்புடைய கலாச்சார பாரம்பரியத்தை மதிக்க மற்றும் அறிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. மேலும் மகிழ்ச்சியுடன் இது ஒப்பிடப்படுகிறது. உலக சாக்லேட் தினம் சாக்லேட்டை ரசிப்பதில் ஈடுபட நம்மை ஊக்குவிக்கிறது. பல்வேறு வகையான சாக்லேட்டின் சுவைகள் மற்றும் நறுமணங்களை அனுபவிக்க இது ஒரு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சமூகம் மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இந்த சாக்லேட் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சாக்லேட் தினத்தை கொண்டாடுவது சாக்லேட் விருந்துகளை பகிர்வதன் மூலமாகவோ, சாக்லேட் தீம் கொண்ட நிகழ்வுகளை நடத்துவதன் மூலமாகவோ, அல்லது சாக்லேட் சுவைகளில் ஈடுபடுவதன் மூலமாகவோ மக்களை ஒன்றிணைக்க முடியும். இது சமூக உணர்வையும் பகிர்ந்த இன்பத்தையும் வளர்க்கிறது, மேலும் விழிப்புணர்வை ஊக்குவிக்கிறது. உலக சாக்லேட் தினம் கொக்கோ தொழில், நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இது நனவான நுகர்வை ஊக்குவிக்கிறது மற்றும் சாக்லேட்டின் நெறிமுறை, ஆதாரம் மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்கும் முயற்சிகளை ஆதரிக்கிறது. சாக்லேட் பெரும்பாலும் மகிழ்ச்சி மற்றும் இன்பம் போன்ற உணர்வுகளுடன் தொடர்புடையது. உலக சாக்லேட் தினம் நம் வாழ்வில் இனிமை மற்றும் மகிழ்ச்சியை தருகிறது என்று சாக்லேட் பிரியர்கள் நம்புகின்றனர். ஜூலை மாதம் 7 நாள் உலக சாக்லேட் தினம். சாக்லேட் தயாரிப்பின் மூலப்பொருளாக கொக்கோ விளங்குகிறது. கொக்கோவை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருவதாக கொக்கோ காணப்படுகிறது. இயற்கையான கொக்கோ தூள் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இயற்கையான கொக்கோ தூள் எந்த வகையில் உடல் நலத்திற்கு பயன்படுகிறது என்றால், குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் சாக்லேட்டை ருசிப்பதற்கு விரும்புவார்கள். அதில் இருக்கும் கொக்கோவை அதிகமாக உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்ற கருத்து நிலவுகிறது. ஆனால் இயற்கையான கொக்கோ தூள் ஆரோக்கியமானதுதான். அதுதான் சாக்லேட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது என்றாலும் அதனுடன் சர்க்கரை அதிகமாக கலக்கப்பட்டு பதப்படுத்தப்படுகிறது. அத்தகைய கொக்கோவில் கலோரிகளின் அளவும் அதிகமாகிவிடும். அதனால் ஆரோக்கியமற்றதாக கருதப்படுகிறது. பதப்படுத்தப்பட்ட கொக்கோவை தவிர்த்துவிட்டு இயற்கையான கொக்கோ தூளை உபயோகிக்கலாம். அது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இயற்கையான கொக்கோ தூள் எந்த வகையில் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது என்பது குறித்து பார்ப்போம். 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ தூளில் 10 கலோரிகள் மட்டுமே இருக்கின்றன. கொழுப்பு 1 கிராமும், கார்போஹைட்ரேட் 3 கிராமும், புரதம் 1 கிராமும், நார்ச்சத்து 2 கிராமும் கலந்திருக்கின்றன. எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் இருந்தால் அது ஆரோக்கியமானதாக மதிப்பிடப்படுகிறது. கலோரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் நார்ச்சத்தை பெற விரும்பும் அனைவரும் கொக்கோ தூளை தேர்ந்தெடுக்கலாம். கொக்கோ பவுடரில் கேடசின் மற்றும் எபகாடசின் வடிவத்தில் பிளவனாய்டுகள் உள்ளன. அவை ஆரோக்கியத்திற்கு நலம் சேர்ப்பவை. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும், இரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கும், இரத்த நாளங்களை லெகுவாக்குவதற்கும் உதவக்கூடும். கொக்கோவில் மெக்னீசியம், மாங்கனீஸ், இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற ஏராளமான தாதுக்கள் நிறைந்திருக்கின்றன. அவை அனைத்தும் உடல் இயக்க செயல்பாட்டிற்கு அவசியமானவை. தினமும் உடலுக்கு தேவைப்படும் இந்த தாதுக்களின் தேவையில் 3 முதல் 9% 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ தூள் நிவர்த்தி செய்துவிடும். மெக்னீசியம் இதயத்தின் செயல்பாட்டை நிர்வகிக்க துணை புரியும். எலும்புகளை வலுப்படுத்தவும், உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும், உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு தூண்டவும் மெக்னீஸ் உதவும். இரும்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும். அதுபோல் துத்தநாகமும் புதிய இரத்த செல்களின் உற்பத்திக்கு உதவுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் தன்மை கொண்டது. நிறைய பேர் சோகமாக இருக்கும்போது சாக்லேட் விரும்பி

சாப்பிடுவார்கள். அது மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த துணை புரியும். சாக்லேட் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கொக்கோ பவுடரில் இருக்கும் ஆன்டி டிப்ரெஷன் பண்புகள்தான் இதற்கு காரணம். மேலும் கொக்கோ பவுடரில் பேனதலமைன் உள்ளது. அது மகிழ்ச்சியுடன் தொடர்புடையது. கொக்கோ பவுடர் இயற்கையாகவே எண்டோர்பின்களின் வெளியீட்டை தூண்டும். அவை மனசோர்வு மற்றும் சோகத்தை எதிர்த்து போராடும். மகிழ்ச்சியான ஹார்மோன்களின் செயல்பாட்டுக்கு உதவுபவை சாக்லேட். சாக்லேட் சாப்பிடும்போது மனநிலை மேம்படுவதற்கான காரணம் இதுதான். ஒரு டேபிள்ஸ்பூன் கொக்கோ தூளில் 12 மில்லிகிராம் காஃபின் இருக்கிறது. இது காஃபியுடன் ஒப்பிடும்போது குறைவானதுதான். என்னதான் சாக்லேட் நம் அனைவருக்கும் நாவிற்கு இனிமையையும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் தந்தாலும், நீரழிவு நோயாளிகளுக்கு சாக்லேட்டை உண்பது என்பது ஒரு சவாலாகவே உள்ளது. சாக்லேட் மகிழ்ச்சியை தரும் உணவு மட்டுமல்ல, அது ஆரோக்கியத்திற்கான அருமருந்து. ஆனாலும் அதில் சேர்க்கப்படும் சர்க்கரை நம் உடல் நலத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது. சாக்லேட்டை விரும்பும் மக்களுக்கு சர்க்கரையும் வலுக்கட்டாயமாக கொடுக்கப்படுகிறது. உணவு அரசியலில் ஒளிந்திருக்கும் பேராபத்து, 1 கிலோ சாக்லேட் 600 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஆனால் அதில் சேர்த்து பயன்படுத்தப்படும் சர்க்கரை 50 ரூபாய் மட்டுமே. 1 கிலோ சாக்லேட்டில் 50 ரூபாய் சர்க்கரையை கலந்து அதையும் 1000 ரூபாய் வரை விற்கிறார்கள். சாக்லேட்டில் சுமார் 50% சர்க்கரை சேர்க்கப்படுவதால் 1/2 கிலோ சாக்லேட்டின் விலையை விட அதிலுள்ள சர்க்கரை மிக குறைவான விலையில் கிடைக்கிறது. ஆனால் இந்த சர்க்கரை உலக அளவில் சர்க்கரை நோயை பெருக்கி இதய நோய்கள், உடல் பருமன் மற்றும் பல உடல் நலக் கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. உலக சுகாதார அமைப்பின்படி அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்ளல் நீரழிவு நோய் மற்றும் அதன் சிக்கல்களை 30% அதிகரிக்கிறது. இந்தியாவில் மட்டும் 77 மில்லியன் மக்கள் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை தவிர்க்க சர்க்கரை இல்லா சாக்லேட்டை தேர்ந்தெடுப்போம். இவை இயற்கை இனிப்பூட்டிகளான ஸ்டீவியா மற்றும் மால்டிட்டால் போன்றவற்றால் தயாரிக்கப்படுகிறது. இவை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன. சாக்லேட் தினத்தில் சர்க்கரையில்லா சாக்லேட்டை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்தையும் பேணுவோம். சர்க்கரை நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நலமான வாழ்வை அனுபவிப்போம். அனைவருக்கும் இனிய உலக சாக்லேட் தின நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை ஜூலை மாதம் 7 நாள் உலக சாக்லேட் தினம் குறித்து தகவல்களை பகிர்ந்தவர் திருமதி மகிமா அவர்கள்.

0: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.
2: இது 101.4 ஸ்பைஸ் எஃப்எம். பிரிய ஸ்ரோதாக்களே, சமயம் 4 மணி கழிஞ்ஞு 32 மினிட்டும் 55 செகண்டும். இப்போ சலச்சித்திர கானங்கள். ஆதிகானம் தென்காசி பட்டணம் என்ன சித்திரத்தின் வேண்டி சுஜாதா பாடியது.

0: இசை தென்றல் உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.
1: தென்றல் போன்ற இனிமையான பாடல்கள். பிரியப்பட்ட ஸ்ரோதாக்களே, இசை தென்றலிலேக்கு எல்லாவருக்கும் சுவாகதம். இந்த இசை தென்றலில் நீங்களோடப்பும் சுரேஷ். இசை தென்றலில் இந்த ஆத்யம் ஒரு சமயத்ത് നമ്മൾ എല്ലാവരും ഓളിക്കൊണ്ട് നടന്ന അതിമനോഹരമായ ഒരു പ്രണയഗാനം കേൾക്കാം.
2: സ്നേഹിതനേ രഹസ്യ സ്നേഹിതനേ, ചിന്ന ചിന്നതായി കോരിക്കൈകൾ செவிக்கொடு சிநேகிதனே.
1: மாதவனும் ஷாலினியும் அபினச்ச அலைப்பாயுதே என் சித்திரத்திலே ஈ கானம் கேள்வி ஆசியப்பட்டி கல்லாறில் நின்றும் மணிகண்டன். ஈ கானம் பாடியது ஸ்ரீனிவாசும் சாதன சர்கவும் சேர்ந்து.

பிரியமான இசைத்தென்றல், மல்லிகை என் மன்னன்மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ? தீர்க்கசுமங்கலி படத்தில் வாணி ஜெயராம் பாடின பாடல் அன்பு நண்பன் சுரேஷ் இசைத்தென்றல் கேட்பவர்காக வேண்டியும் ஆவசியப்படுது. விஜி, திருவனந்தபுரம்.

0: மீண்டும் ஒரு இனிய இசைத்தன்றலில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.
1: இசைத்தன்றல், உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.